0: மை ரேடியோ 90FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளை.

அடியே நீயே புஞ்சிரிச்சாரே வந்திரே நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.